டோட்டல் கலிஜி மச்சி மோதின காணி காலி கொலி சுட போல என்ன சீண்டி நாக்க பொங்குவேன் இப்ப பிள்ளை எங்களை பாரு ஊருக்குள்ள தாறுமாறு தாறுமாறு ஆ எடைச்சா.

சதீஷ் மிகோசமியா சாங் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் பிரைவேட் ஆல்பம் இன்ஸ்டமேட்டிக் காதலா. வெல் காதலா சே முஜி யாத் ஆயா மேலே பூச்சா கே காதலா வாட் வாஸ் த ரெஃபரன்ஸ் அண்ட் ஐ ரிமெம்பர் பேக் இன் த டே ஐ க்ரூ அப் இன் ஹைதராபாத் ஜெஸ் மேலே பத்தாயா அண்ட் தேர் யூஸ் டு பி அ மூவி பேக் இன் த டே கால்ட் தெர் இஸ் அ மூவி கால்ட் பிரேமதேசம் பிரேமதேசம் காதல தேசம் துனியா தில் வாலோகி அண்ட் இட் ஹேட் சம் அமேசிங் நம்பர்ஸ். வெல் திஸ் இஸ் ரிக்ரியேஷன் நாட் ரிக்ரியேஷன் திஸ் இஸ் அன் ஏஆர் ரஹ்மான் நம்பர். ஐம் கோன் பிளே த ஹிந்தி ட்ராக் பட் த மியூசிக் இஸ் ஆப்சல்யூட்லி மைண்ட் ப்ளோயிங். லெட் மீ பிரிங் தட் சாங் டு யூ. இட்ஸ் த இன்ட்ரோ டு த சாங் இன் நைன்டீஸ் வேர் லிட்டில் டூ லாங். லெட் மீ லைன் இட் அப் டு அ பாயிண்ட் வேர் த மியூசிக் த நீடில் ஹிட்ஸ் த ரெக்கார்ட் வேர் த மியூசிக் ஹிட்ஸ் த பீட்.